தஜம் தகஜம் தகனம் தகரம் தத்து தங்கிரு தக்கிரு தத்தஜம் தகஜம் தகனம் தகரம் தத்து தங்கிரு தக்கிரு தத்தரி ததல தஜனு ததனு தத்தினி ததினி தச்சனு தட்டித தரித தனத தனுத திமித்த தங்கிரு